அருண கிரண மணியும் உதயம் அதிலுதிர்ந்து சாம சங்கீதம் சரண சரண பங்கஜங்கள் தேடி அழுகுன்னு பிரேம சாயுஜ்யம் அசித லசிதலாசியம் சரசமதுரம் சுமசரங்களெய்து அமிர்த புலினம் பிரணய பரிதராகம் ஹிருதய தரளம் மலர்ந்து குஞ்சமாயி ஹரித புவனம் அனுபம

0: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് ആശ്രയ FM 90 നാടിനൊപ്പം നാട്ടാർക്കൊപ്പം.
1: தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள்

தங்கிறதுக்கு தான் தரக்கிறதையும் தரக்கிறதையும் தங்கிறதுக்கு தான் தரக்கிறதையும் தக்கிட்ட தீம் தத்து